ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஜாகரமஹ ஓம் கிருத்திபூஷணாகரமஹ ஓம் கிருதானந்தாகரமஹ ஓம் கிருதாகரமஹ ஓம் கிருத்திசுந்தராகரமஹ ஓம் கிருதாந்தாகரமஹ ஓம் கிருதாதிபேதகாலாகரமஹ ஓம் கிருதாகே நமஹ ஓம் கிருதகிருத்யாத்மனே நமஹ ஓம் கிருதகிருத்யாகரமஹ ஓம் கிருத்யவிதே நமஹ ஓம் கிருத்யவிச்ரேஷ்டாகரமஹ ஓம் கிருதஜ்ஞப்ரியதமாகரமஹ ஓம் கிருதாந்தகமஹாதர்பணாசகாகரமஹ ஓம் கிருத்யாவசனவதே நமஹ ஓம் கிருதமனோபவபங்காகரமஹ ஓம் கிருஷ்ணவீதாகரமஹ ஓம் கேதவே நமஹ ஓம் கேதுமாலினே நமஹ ஓம் கேதுமதே நமஹ ஓம் கிருதத்வம்சினே நமஹ ஓம் கதலீகாண்டசௌபாக்ய ஜிதஜங்கோ

ஓம் கர்ப்பூரகாந்தி தவளாக நமஹ, ஓம் கர்ணாக நமஹ, ஓம் கரஸ்புரத் கபால முக்த ரக்த விஷ்ணு பாலினே நமஹ, ஓம் கர்த்ரே நமஹ, ஓம் கரால பால பட்டிகா தகத் தகத் தகத் ஜ்வலத்தனம் ஜயாதுரீகிருத பிரச்சண்ட பஞ்சசாயகாக நமஹ, ஓம் கர்ம கால விதே நமஹ, ஓம் கர்ம சர்வ பந்த விமோசனாக நமஹ, ஓம்.

காரணாக நமஹ. ஓம் காரணத்ரய ஹேதவே நமஹ. ஓம் கார்ய கோவிதாக நமஹ. ஓம் காரணாகம ஜங்காக நமஹ. ஓம் காரணாகம புக்தி முக்தி பல தீட்சாத்ர

ஓம் கிரிகேப்யோ நமஹ. ஓம் கிரணாகம ரத்ன பூஷணாக நமஹ. ஓம் கிராத வேஷேஸ்வராக நமஹ. ஓம் கிரீட லேடி பாளேந்தவே நமஹ. ஓம் கீர்த்திமதே நமஹ. ஓம் கீர்த்தி வர்தனாக நமஹ. ஓம் கீர்த்தி ஸ்தம்பாக நமஹ. ஓம் கீர்த்தி ஜாகராக நமஹ. ஓம் கீர்த்தி நாதாக நமஹ. ஓம் குரவே நமஹ. ஓம் குருகர்த்ரே நமஹ. ஓம் குருவாசினே நமஹ. ஓம் குருபூதாக நமஹ. ஓம் குரங்கவிலசத்ப.

கடமஹ ஓம் கல்மஷரஹிதா கடமஹ ஓம் கலித்ருமஸ்தா கடமஹ ஓம் கல்பா கடமஹ ஓம் கல்யாணாச்சலகோதண்ட கனத்கரதலா கடமஹ.

நமஹ ஓம் கல்பகர்த்ரே நமஹ ஓம் கல்யாணாத்ரி தனுர்தராக நமஹ ஓம் கல்பரக்ஷண தத்பராக நமஹ ஓம் கல்பா கல்பாக்ருதகே நமஹ ஓம் கல்பநாசனாக நமஹ ஓம் கல்பகல்பகாக நமஹ ஓம் கல்யாண ரூபாக நமஹ ஓம் கல்யாண சம்ஸ்ரயாக நமஹ ஓம் கலாதீஷாக நமஹ ஓம் கல்பனாரஹிதாக நமஹ ஓம் கல்பராஜாக நமஹ ஓம் கலகதாம் காலாக நமஹ ஓம் கலிவிவர்ஜிதாக நமஹ ஓம் கலிகல்மஷதோஷக்னே நமஹ ஓம் கல்பஹ்ரதே நமஹ ஓம் கல்பஹாரகாக நமஹ ஓம் கலங்கவதே நமஹ ஓம் கலங்கரஹிதாக நமஹ ஓம் கலாநிதகே நமஹ ஓம் கலாகுஷலாக நமஹ ஓம் கல்பாந்தபைரவாக நமஹ ஓம் கலுஷவிதூர்.

நமஹ ஓம் குலகிரி சர்வஸ்வ கவசிதார்த்தாங்காக நமஹ ஓம் கூலஹாரிணே நமஹ ஓம் கூலகர்த்ரே நமஹ ஓம் கூல்யாக நமஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யுவர் அபவுட் டு லிசன் பெரிய புராணம் டிஸ்கோர்ஸ் இன் கன்னடா. த டைட்டில் இஸ் அப்போதி அடிகள் நாயனார் புராணம், பிரசன்டட் பை ஸ்ரீ HS தியாகராஜன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: அப்போதி அடிகள்லாம் தாய்தரெல்லாம் இவரு ஒவ்வொரு தொண்ட நாயனாரோ. இவரை சரித்திர நான் கேட்டாரு, அப்போதி அடிகள் அவர் சரித்திர நான் கேட்டாரதோ. இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் விவரணை ஏன் கொட்டிதாரே என்றே, ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அவடி ஏன் அந்த ஹேடிதாரு சுந்தரமூர்த்தி நாரு. அப்போதி அடியார் என்னவரு அவரை தா சரணர சரணரிக நானும் தாசனும் அஷ்டு மாத்திர அர்த்த இவர சரித்திரை இல் பந்தியது. இதன்னா ஈ திருநாவுக்கரசர் அவர சரித்திரையுடைய இதுவும் பெசது கொண்டிருந்த இதுன்னு ஹேட்டா இதனி. அவர் மனைகி ஹோது அப்போதி அடிகள் மனைகி திருநாவுக்கரசர் ஹோதரோ. அப்போதி அடிகள் மனை நல்லே அல்லே இதோ இவரை நோடி கூடல பன்னி சுவாமி உலக்கு பண்ணி நீ பல தொட சிவபக்தராக காண்டா இதனி பன்னி ஒழகே தயவிட்டு பந்தோ கூத்துக்கொழி அந்த அவர்களெல்லாம் ஒழகே சுவாகத்த பயசி அவருக்கு உபச்சாரங்களெல்லாம் மாடி ஹேழதரும் சொல்ப அது இது உபயகோஷரோபரி ஆதமேலே நம்ம திருநாக்கோசரு அவருக்கு மனையிலே மனசினி ஒன்று சந்தேக இதே இத்து அதை தீர்ச்சிக்கொள்ளக்கே அப்பூதியடைகள் ஹத்திர பிரஸ்தாப மாடுது. அல்ல நான் கேளுதே எல்லானும் நீ சேவை மாத்தா இதரி அன்னச்சத்திர நடிச்சுதா இதரி பாடசாலே நடிச்சுதா இதரி தண்ணீர் பந்தல் நடிச்சுதா இதரி மகாதொட்ட கெலசங்களெல்லாம் சேவைகளெல்லாம் மாத்தா இதீரல்ல இது நீவு மாத்தா இதீரி. ஆதரே திருநாவுக்கரசர் அந்த யாரோ ஹெசரினி நீ மாத்தா நிம் ஹெசரினல்ல அல்வா இருபேக்காது இது யாரோ ஹெசரினல் இதையல்ல இது நனக்கே சொல்ப ஆச்சரியவா காணிச்சுதா இது அந்த திருநாவுக்கரசர் ஹேழுதரு. இது ஹேழிதே சரி அப்போதி அடிகள் அவருக்கு விபரீத கோபம் பண்ணிவிடுத்து. யாக்கே ஈ அப்போதி அடிகள் ஏன் மாறிதாரே அந்தந்திர குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர அன்னோ ரீதியலி குருவே சர்வஸ்வ அன்னோ ரீதியல்லி திருநாவுக்கரசன் அவர் நோடே இல்ல யாவத்து அந்த பாவனையின் குருவின பாவதிந்த அவரின் மனசினே பூஜை.

0: Dear listeners of shaivam.org, the following is Brahmasutra Srikantha Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
1: ఆద్యం సూత్రం
2: అథాతో నథాతో బ్రహ్మజిజ్ఞాస ఇదమేకమధికరణం విషయ సంశయ పూర్వపక్ష సిద్ధాంత నిర్ణయ సంగతీనా ఆధారత్వం ఇహాధికరణం
1: ఇదమేకమధికరణం ఇదం అధికరణం ఇత్యుచ్యతే అస్మిన్ గ్రంథే చత్వారః అధ్యాయః చతుర్షు అధ్యాయేషు ప్రత్యధ్యాయం చత్వారః పాదాః ప్రతిపాదం అనేకాని అధికరణాని ఇతి వ్యవహారః. పూర్వమీమాంసాయామపి ఏవమేవ. అధికరణం ఇతి ఉచ్యతే. అధికరణం ఇత్యస్య శబ్దస్య అర్థకః? అధికరణం నామ కిం? ఆధారః అధికరణం ఇతి. తర్హి సహ అర్థః అత్ర కథం సంగచ్ఛతే ఇతి శంకాయాం తదుచ్యతే.
2: విషయ సంశయ పూర్వపక్ష సిద్ధాంత నిర్ణయ సంగతీనాం ఆధారత్వం ఇహ అధికరణం.
1: ఇహాపి ఆధారత్వమేవ అధికరణత్వం. పరంతు కేషాం ఆధారత్వం? కేషాం ఆధారః ఇత్యుక్తే విషయ సంశయ పూర్వపక్ష సిద్ధాంత నిర్ణయ సంగతీనాం పంచానాం. పంచ అంగాని వర్తంతే. ఏతాని పంచ యత్ర వర్తతే తద అధికరణం. ఘటస్య అధికరణం భూతలం ఇతివత్. అత్ర విషయ సంశయ పూర్వపక్ష సిద్ధాంత నిర్ణయ ఏకం. సిద్ధాంత నిర్ణయ ఇది ఏకం స్వీకర్తవ్యం. అన్యథ సంఖ్యా అధికా స్యాత్. విషయ సంశయ పూర్వపక్ష సిద్ధాంత నిర్ణయ సంగతి. అత్ర సిద్ధాంత నిర్ణయ ఇది కిమర్థం వక్తవ్యం? సిద్ధాంత ఇది పర్యాప్తం ఖలు? ఇత్యుక్తే సిద్ధాంతస్తు నిర్ణయాత్మక ఏవ భవతి ఇది సూచనాయ తథా ఉక్తం ఇది ఏకా వ్యాఖ్య. ఏతేషాం వ్యాఖ్య అథవా తత్ర సంగ అధికరణం పంచాంగం అధికరణం ఇది అస్తి. తత్ర మతభేద అస్తి. విషయో విషయశ్చైవ ఇదం పద్యం శృతం వా? విషయో విషయశ్చైవ పూర్వపక్షస్తథోత్తర సంగతిశ్చేతి పంచాంగం శాస్త్రేధికరణం విదుః ఇది ఏకా రీతి. తదేవ ఉక్తమిదానీం. విషయ విషయ విషయ సంశయ. విషయో విషయశ్చైవ పూర్వపక్షస్తథోత్తర సంగతిశ్చేతి పంచాంగం శాస్త్రే అధికరణం విదుః ఇది ఏకా రీతి. అథవా ప్రయోజనం ఇది సంగతిస్థానే ప్రయోజనం ఇది యోజయంతి. ప్రయోజనం ప్రయోజనం ఇత్యుక్తే పూర్వపక్షే సిద్ధాంతే చ ఫలభేద వక్తవ్య. ఇదం భవతా పూర్వమీమాంసా అధికరణానాం విచారకాలేపి అవగంతుం ఏమేవ భవతి. ఎన్న వ్యత్యాసంనా ఇంత పూర్వపక్షత్తుల ఫలం సిద్ధాంతతుల ఫలం చొల్వాంగ. அந்த பூர்வபட்சத்தை நிராகரணம் பண்ணாமல் இருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறதோ அது. அந்த பூர்வபட்சத்தை ஏன் நிராகரிக்கணும்? எதி நிராகரணம் நக்ரியதே தர்ஹி ஏவம் பவிஷ்யதி. எதா நிராகரணம் கிருத்வா அயம் சித்தாந்தா ஸ்வீக்ரியதே தர்ஹி ஏவம் பவதி. அப்போ வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? பூர்வபட்சத்துலேயும் சித்தாந்தத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா எதுக்கு கண்டனம் பண்ணணும்? அப்படி வரும். அது வரப்படாதுன்றதுனால பூர்வபட்சத்துலேயும் சித்தாந்தத்துலேயும் ஃபலபேதம் காமிக்கணும். தர்ஹி ஃபலம் நம்ம பிரயோஜனம். தானிமேவ விசாரஸ்ய பிரயோஜனம் சித்தியதி. అన్యథా విచారో నిష్ఫల. ఏం నర్తవ్యం ఏమేవ కర్తవ్యం కుతీ ఉచ్యతే చేత్ ఉభయథాపి ఫలం సమానం చేత్ కిమర్థం? ఏం నర్తవ్యం ఇది కిమర్థం ఉక్తం ఇది భవతి లోకే. తద్వదేవ అయం పూర్వపక్ష సహ నా అంగీక్రియతే తథా తన్నా ఇది సిద్ధాంత క్రియతే ఖలు. తర్హి పూర్వపక్షే ఫలం సిద్ధాంతే ఫలం ఇది నిరూప్యతే. ఇదమేవ ఫలం. ఏవంచ సంగతిస్థానే ప్రయోజనం ఇది కేచన యోజయంతి. తథా తరి ఉభయం సంగ్రహీతుం సూచనార్థం ఉభయ సంగ్రహం తదపి ఇష్యతే ఏవ. తేన కోపి దోషో నాస్తి. సంగతిర్వా ప్రయోజనం వా అథవా అధికరణస్య షడంగాని భవంతి ఇత్యుక్తే అపి దోషో నాస్తి. తత్ర ఆగ్రహో నాస్తి ఇతి సూచనార్థం సిద్ధాంత నిర్ణయః ఇతి నిర్ణయ శబ్దః యోజితః ఇతి. నిర్ణయ శబ్దేన ప్రయోజనం ఉచ్యతే ఇతి ఏకా వ్యాఖ్య.
2: సంగతి ఇత్యుక్తే పూర్వ ప్రకరణేన సాకం అస్య కః సా సంగతి క్షేత్ర న స్వీక్రియతే.
1: సా ఏవ సంగతి. వదామి ఏకైకం వదామి. విషయ శబ్దేన కిం ఉచ్యతే? విషయశబ్దేన ప్రాయణం విచార్య విషయ ఏ విషయ. ప్రతిపాద్యం నమ కిం భవతి? యస్మిన్ విషయే సందేహ సహ విషయ. సందేహస్య ధర్మీ అప్పుడు చూడడం. సందేహ ఏదో వచ్చిండు సందేహం కొండు వర్రదో అదుదా విషయం. ఇప్పుడు ఒక విషయ వాక్యమా ఇకలాం ఇలైనా ఒక వాక్య ప్రతిపాద్య కష్టన ప్రమేయ భవేత్ అంత ప్రమేయం శరియా ఇలియా అప్పుడు వరం ఇలియా. అప్పో అంత ప్రమేయం తా విషయం. இல்லை ஒரு வேதாந்த வாக்கியத்தை உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துட்டு இந்த வாக்கியத்தில் இது சொல்றதா அது சொல்றதான்னு விசாரம் நடக்கிறதா இருந்தால் அந்த வாக்கியம் தான் விஷயம். விஷய வாக்கியம் விஷய வாக்கியம் இது வதாம ஹலோ ததேவ. தர்ஹி ஏவம் ரீத்யா விஷய இது ஏகம். அனந்தரம் சம்சய. சம்சயஸ்து பிரசித்த அஸ்மாக்கம் ஏகஸ்மின் தர்மிணி விருத்த கோட்டித்வயாவகாஹி ஜானம் சம்சய இத்தியவ சம்சய. பூர்வபக்ஷ சித்தாந்தினா நிராக்கிரியமான பட்ச பூர்வபக்ஷ. அனந்தரம் சித்தாந்த ஸ்வீகர்த்தவ்யா பட்ச सिद्धान्तपक्षः सिद्धान्तनिर्णयः इति तदेव उच्यते. सङ्गतिः सङ्गतिर्नाम पूर्वाधिकरणेन उत्तराधिकरणस्य सम्बन्धः सङ्गतिः. सङ्गतिः अत्र शास्त्रसङ्गतिः, अध्यायसङ्गतिः, पादसङ्गतिः, आनन्तर्यसङ्गतिः इति एवं चतुर्धा उच्यते. प्रथमतः द्वेधा विभागः कर्तव्यः सङ्गतीनाम्. एतत् सर्वम् अग्रे क्रमेण स्पष्टीभविष्यति, अथापि आरम्भे अस्माभिः किञ्चित् ज्ञात्वा स्थापनीयम्. आनन्तर्यसङ्गतिः अन्तर्भावसङ्गतिश्च इति. सङ्गतिः द्वेधा, आनन्तर्यसङ्गतिः अन्तर्भावसङ्गतिश्च. तत्र अन्तर्भावसङ्गतिः पुनः त्रेधा. शास्त्रान्तर्भावः, அத்தியாயாந்தர்பாவா, பாதாந்தர்பாவா, இதெல்லாம் நிரூபணம் பண்ணணும். ஒரு அதிகரணத்தில் வாக்கியார்த்தம் சொல்லும்பொழுது இந்த அதிகரணம் இந்த சாஸ்திரத்தில் இருக்கு, இந்த அந்த சாஸ்திரத்தில் இந்த அத்தியாயத்தில் இருக்கு, அந்த அத்தியாயத்திலையும் இந்த பாதத்தில் இருக்கு, அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு பாதம்னு வச்சுக்கோங்க, அந்த பாதத்தில் பொதுவாக நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும், அதோட சம்பந்தம் இருக்கணும். அந்த மாதிரி மொத்தமாக அந்த அத்தியாயத்தில் எந்த விஷயம், இப்போ சமன்வயாத்தியாயம்னு வச்சுக்கோ, சமன்வயாத்தியாயத்தில் விசாரம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் சமன்வயத்துக்காக விசாரம் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அந்த அத்தியாய சங்கதி இல்லைன்னு வரும். அந்த மாதிரி சாஸ்திர சங்கதி, இந்த பிரம்ம விசாராத்மகே அஸ்மின் சாஸ்திரே குதா அஸ்ய விசாரஸ்ய நிவேஷா, பிரம்ம விசாரா அத்தாபி பரம்பரையாவா சாட்சாத் வா பரம்பரையாவா பிரம்ம விசாரா ஏவ கிரியதே, தஸ்மாத் பிரம்ம விசாராத்மகே அஸ்மின் சாஸ்திரே அஸ்ய விசாரஸ்ய அந்தர்பாவா பவதி இது வதாம கலு. இயம் சாஸ்திர சங்கதி. ब्रह्मविचारात्मके अपि अस्मिन् शास्त्रे अध्यायाः सन्ति चत्वारः. तत्र आद्ये अध्याये किमर्थं विचार्यते इत्युक्ते, आद्ये अध्याये समन्वयाध्यायः अयं भवति, अत्रापि समन्वय एव विचार्यते इति कृत्वा समन्वयाध्यायसङ्गतिः. समन्वयाध्यायेऽपि सन्ति चत्वारः पादाः, तत्रापि प्रथमपादे किमर्थम् अस्य विचारस्य निवेशनम्, इदेल्लां श्रुणन् लिया. इदा अध्यायसङ्गति, शास्त्रसङ्गति, पादसङ्गति एल्लां श्रुणुवा. तृतीयमपि निरूपणीयं, प्रतिविचारं प्रत्यधिकरणम् इदेल्लां श्रुणुवा. अद् कुत्रचित् कण्ठतः उक्तं भवति, कुत्रचित् अस्माभिः स्वयमेव ऊहनीयम्, अद् तेरिञ्जुकणर्थम् अपता सङ्गतमार्गम् अन्द विचारम् इलना अन्द सङ्गतिना इन प्रतिपाद्यप्रतिपादकभावः प्रतिपाद्यप्रतिपादकभावान् श्रुणुवा लिया. एन अद् प्रतिपाद्यप्रतिपादकभावः
2: प्रतिपाद्यः विषयः
1: इपो प्रेक्षावत् प्रेक्षावत् प्रवृत्तिसिद्ध्यर्थम् अनुबन्धचतुष्टयं निरूप्यते शुल्वार् लिया. प्रेक्षावन्तः बुद्धिमन्तः कदा प्रवर्तन्ते इत्युक्ते अद् सङ्गतमार्गणम् असम्बद्धमा ஏதோ சொல்லிண்டு போறதா இருந்தால் என்னமோ அசம்பத்தமா இருக்கு உபயோகம் இல்லையா படிக்க வேண்டாம் சொல்லுவார். பிரவர்த்திர்ன சாத் பிரதிபாத்தியமேவ பிரதிபாதனீயம் எத அத்திர பிரதிபாத்தியம் ததேவ பிரதிபாதனீயம். அதேவ வியாக்கியாகாராக கிங் குர்வந்தி ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பூர்வ வாக்கியத்தோட என்ன சம்பந்தம் எடுத்து காமிக்கிறா இல்லையா, இல்லைன்னா தது வாக்கியம் சமாப்பிய இதம் கிமர்த்தம் லிஹிதம் இதானியம் ததேவ அவதாரிகா கிமர்த்தம் தீயதே ஏவம் உக்தம் இதானி எதப் பிரம் ஏகா சங்கா பவதி தஸ்ய சமாதானார்த்தம் இத்யத ஆஹா இப்படி போடுவார் இல்லையா. இதுதான் சங்கதி. ஏவம் பூர்வாதிகரணேன சம்பந்த சோபி நிரூபணிய தத்ராபி பிராதானியன பூர்வாதிகரணீய சித்தாந்தஸ்ய உத்தராதிகரண பூர்வபக்ஷஸ்ய ச சம்பந்த அதாம் ஆனந்தரிய சங்கதினு சொல்லுவார். பூர்வாதிகரணே ஏவம் உக்தம் இதானி தத் திருஷ்டாந்தீகிருத்திய அந்நத்திர சங்கியதே அதாவது திருஷ்டாந்த சங்கதி. பூர்வாதிகரணே ஏவம் உக்தம் பரந்து தத் உத்சர்கதா உக்தம் தஸ்ய அயம் அபவாதா பவது இத்யுக்தே அபவாத சங்கதி. இந்த மாதிரி நிறைய ஆனந்தரிய சங்கதிகள் நிறைய இருக்கு, தத்ர தத்ர அதிகரணே வக்ஷ்யாமா.
2: த்வேதா விபக்தம் இதானிம் ஆனந்தரிய
1: ஆ மயா கதம் விபாக கிருதஹ அந்தர்பாவ சங்கதிஹ ஆனந்தரிய சங்கதிஹ இதி த்வேதா. தத்ர அந்தர்பாவ சங்கதிஹ புனஹ த்ரிவிதஹ த்ரிவிதா அத்யாய சாஸ்திராந்தர்பாவஹ அத்யாயாந்தர்பாவஹ பாதாந்தர்பாவஶ்ச இதி. அனந்தரம் ஆனந்தரிய சங்கதி. ஆனந்தரிசங்கதி அநேக விதா வர்த்ததே. ஆனந்தரிசங்கதிஸ்து பகுவிதா உபஜீவியோபஜீவகபாவா இதெல்லாம் நியாயசாஸ்திரத்திலையும் வரும். பிரத்யக்ஷம் சமாப்பிய கிமர்த்தம் அனுமானம் நிரூபியதே ஒரு கேள்வி. அது உபஜீவிய உபஜீவகபாவம் இருக்கு. பிரத்யக்ஷ பிரமாணத்தை உபஜீவிச்சுண்டு தான் அனுமானம் பிரவர்த்திக்கிறது, அதனால உபஜீவிய உபஜீவகபாவா அஸ்தி இது வர்த்ததே. அது அது சம்பந்தமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் கேட்கறத வச்சுக்கோங்க, பிரத்யக்ஷ உபஜீவியத்துவம் யதா அனுமானே அஸ்தி ததா சப்த பிரமாணே அப்பியஸ்தி தரி தத் கிமர்த்தம் நான் நிரூபியதே இப்படியும் கேள்வி வரும். இதுக்கு ஏதாவது ஒரு பதில் இருக்கலாம், இருந்தாலும் இல்லாட்டாலும் முக்கியமாக சொல்ல வேண்டிய பதில் என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிரூபணம் பண்ணுறதா இருந்தால் அது அங்கே சங்கதமாக இருக்கணும் அவ்வளோதான். எத்யத் சங்கதம் தத் சத் நிரூபணியம் இது வியாப்தம் நாஸ்தி. எத் நிரூபிதம் அஸ்தி தத் சங்கதம் அஸ்தி சேத் பரியாப்தம். புரியுறதா, இல்லைன்னா ஒண்ணுமே சொல்லவே முடியாது, பிடிக்கவே முடியாது, அப்படி போயிடும். பகவஹ தரி இதம் கிமர்த்தம் உச்சதே ததுச்சதாம், ததபி சங்கதம் அஸ்தி, இதம் சங்கதம் அஸ்தி கலு போஹோ பரியாப்தம் அஸ்மாகம் வியாப்தி என்ன, எத் சங்கதம் தத்த நிரூபணியம் இது என் நிரூபித்தம் அஸ்தி தது பூர்வேண சங்கதம் பவே தாவதேவ, எது அவர் நிரூபிச்சிருக்காரு சங்கதமா இருக்கோ இல்லையோ போரும் இது சங்கதி நிரூபணம் இது அஸ்தி. எது சர்வம் உக்துவா ஏவ அதிகரணம் நிரூபயந்தி வித்வாம்சா, அதிகரணம் எதா நிரூபயந்தி தானியம் சங்கேபேண வதந்தி, தத்ர சாஸ்திர சங்கதிஸ்து பவத்யேவ சர்வம் பவத்யேவ ததாபி ஏகேன வாக்கியேன சூசயித்வா அனந்தரமேவ விசாரம் விசார ஆரம்பம் குர்வந்தி. ஆனந்தரிய சங்கதி இது பஹுவிதா வர்த்ததே, உபஜீவிய உபஜீவ பாவஹ இத்யுக்தம் மயா, ஆக்ஷேப சங்கதி இத்யஸ்தி பூர்வாதிகரண சித்தாந்தம் ஆக்ஷிப்ய பிரவர்த்ததே, ஏகையா ரீத்யா தத்தத்ர நிர்ணீதம் பரந்து தத் பிரகாராந்தரேண சிந்தியதே சேத் தத் சம்யக் ந பவதி இதி, புனஹ ஆக்ஷேபம் கிருத்வா அதிகரணாந்தரம் ஆக்ஷேப சங்கதி இத்யுச்யதே, அபவாத சங்கதி இத்யுக்தா மயா, திருஷ்டாந்த சங்கதி பிரத்யுதாஹரண சங்கதி பஹுவிதம் வர்த்ததே, பிராசங்கிகி சங்கதி பிரசங்க சங்கதின்னு சொல்றது, அவசர சங்கதி நிறைய இருக்கு, இதெல்லாம் இங்க இங்கே மட்டும் இல்ல எல்லா சாஸ்திரத்திலையும் வரும். அஸ்து ஏதத் ஜாதம் புனஹ படது விஷய சம்சய
2: விஷய சம்சய பூர்வபக்ஷ சித்தாந்த நிர்ணய சங்கதீனாம் ஆதாரத்துவம் இஹ அதிகரணத்துவம்.
1: அதிகரணம் சொன்னா இத்தனை விஷயங்களுக்கு ஆதாரமா இருக்கிறதுனால அதிகரணம் சொல்றது.
2: தசாங்காணி பூர்வபக்ஷ யுக்தி
1: அதுவும் இருக்கு,
3: ஷடங்காணி
1: அஸ்தி ஷடங்காணி இத்தியஸ்தி தசாங்காணி தசாங்காணி இத்தியுக்தே கிம்பின தத்ர விசாரஸ்ய சமக்ரம் ஸ்வரூபம் பஷ்யாமஸ்சேத் தசாங்காணி லப்யந்தே. பூர்வபக்ஷ பூர்வபக்ஷ யுக்தி சித்தாந்த சித்தாந்த யுக்தி, இப்ப ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆயிடுது இல்லையா, இப்போ ஆறு ஏற்கனவே இருக்கு பிரயோஜனம் சங்கதி சங்கதி ஆறு இருக்கு, ஏழு எட்டு ஆயிடுது, இனிமேல் என்ன சித்தாந்த நிர்ணய தனி மத்தியஸ்தேன நிர்ணய கர்த்தவியா, பூர்வபக்ஷி சித்தாந்தி வாதி பிரதிவாதி இருக்கும், அது மத்தியஸ்தன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் தான் நிர்ணயம் பண்ணணும், இவர் ரெண்டு பேருடைய சர்ச்சாம் திருஷ்டுவா அனேன எதுக்தம் சக சித்தாந்த ததாயவ சக சித்தாந்தோ பவதி இது, ஏவம் பகுவிதம் வக்தும் சக்கியதே. அஸ்து ஏதத் சர்வம் எத்திர வர்த்ததே அந்ததோ கத்வா வாதி பிரதிவாதினோ பிரமாணபூர்வக விசார சந்தர்ப்பா தத் அதிகரணம் இத்தியவ தாவதே.
2: அத்ர அத்தசப்தோயம் ஆனந்தவியார்த்தஹ,
1: அத்ர அஸ்மின் சூத்ரே கிமுக்தம்
2: அத்தசப்தஸ்ய ஆனந்தர்யம் இத்யர்த்தஹ,
1: அத்தசப்தஸ்ய ஆனந்தர்யம் இத்யர்த்தஹ, அது எல்லோருக்கும் தெரியும் இல்லையா, அத்தசப்தஸ்ய ஆனந்தர்யம் இத்யர்த்தஹ சர்வைரபி ஜ்ஞாயதே தரி கிமர்த்தம் ஏத் ஆச்சாரியைஹி அர்த்தவர்ணனம் கிருதம் இதி ஏதே பிருச்சந்தி. பிரசித்ததரார்த்தக்ரஹணே ந வியாக்யானாபேக்ஷா, அப்பிரசித்தமான ஏதோ ஒரு அர்த்தம் சொல்றதா இருந்தால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும். இப்ப அதசப்தஸ்ய அத இத்யுக்தே அனந்தரம் இது லோக பிரசித்தாக அர்த்தம், தத் கிமர்த்தம் வக்தவியம் இத்யுக்தே தத்ர சமாதானம் வததி கிமர்த்தம் வியாக்கியானம் கிருதம் இது வததி, தாப்பி அத்த ஆனந்தரிய பிரதியோகியலாபாத் ததர்த்தத்வம் ந சம்பவதி இது சங்காம் உத்பாவிய விவக்ஷிதம் விவக்ஷித பிரதியோகி விசேஷ பிரதர்சனேன தன்னிராகரணார்த்தம். புரியுறதா, புனஹ படாமி, ஆனந்தரிய பிரதியோகியலாபாத் அத்த ஆனந்தரிய பிரதியோகியலாபாத் ததர்த்தத்வம் ந சம்பவதி இது, ஆனந்தரிய பிரதியோகி ஆனந்தரிய பிரதியோகி இத்தியுக்தே கோர்த்தா யதனந்தரம் கிமனந்தரம் இது உக்தம் வாத்ர அத்த அத்த ப்ரஹ்மஜிஜ்ஞாசா இத்யுச்யதே, அத்த அனந்தரம் கஸ்மாத் அனந்தரம் கிமபி பூர்வம் உக்தம் சேத் ததனந்தரம் இது வக்தும் சக்யதே. இப்ப சாஸ்திரத்துல சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்துல அத்தான்னு போட்டாச்சுன்னா கிமனந்தரம் கிமபி பூர்வம் நோக்தம் தரி கிமனந்தரம் இது நஸ்பஷ்டம் தரி யஸ்மாத் அனந்தரம் தது ஆனந்தரிய பிரதியோகி, ஆனந்தரிய பிரதியோகி அத்த நோக்தா தரி ஆனந்தரிய பிரதியோகி எதி உக்தா சியாத் தரி ஆனந்தரியார்த்தகத்துவம் வக்தும் சக்யதா. இப்ப ஆனந்தரிய பிரதியோகியே ஒன்றும் சொல்லல, யோசிக்கவும் முடியாது, அதனால அத்த ஆனந்தரியார்த்தம் ந சம்பவதி இது கசித் சங்கா சாத் பிரதியோகி அனுபலம்பாத்
3: பூர்வம் தர்ம ஜிக்யாசா ஆசித் அதஹ பூர்வமீமாம்சா உக்தா இத பரம் பிரம்ம ஜிக்யாசா வர்த்ததே.
1: அது பூர்வமீமாம்சா சாஸ்திரம் வேற தானே இருக்கு, அஸ்து தத் பின்ன கிரந்தா ஜாதா இத்யபி ஏகம் சாஸ்திரம் இது அத்த சித்தாந்த கரிஷ்யதே பரந்து கிரந்தஸ்து பின்ன ஏவ அயம் து அந்யா கஷ்டன கிரந்த கலு. இந்த கிரந்தத்துல முதல் சூத்திரம் இல்லையா, இது முதல் சூத்திரத்துல அதான் இருக்கு இத்தப்பூர்வம் கிமபி ந நிரூபிதம் தரி ஆனந்தரியார்த்தகத்துவம் அத்த நடத்தை இது சங்காது பவதி சமாதானம் அஸ்து சங்கா அஸ்தி கலு தஸ்மாத் தாம் சங்காம் வாரயிதும் அந்த சங்கை வரக்கூடாதுன்றதுனால சங்காயாக சமாதானம் பிருதகேவ வக்தவியம். பரந்து பிரதமதா பிரதிஜாம் கரோதி அத சப்தா ஆனந்தர்யார்த்த ஆனந்தர்யார்த்த ஏவ சந்தேகப்பட வேண்டா ஆனந்தர்யார்த்த ஏவ
2: இது ஆனந்தர்யார்த்த கஹா இதி ஆனந்தர்யார்த்தஹ இதி
1: கப்பர்த்தியஸ்து பஹூரிஹி சூச்சனார்த்தம் தாவதேவ தத் வினாபி பஹூரிஹி லப்யதே அர்த்தம் ஆனந்தர்யார்த்தஹ விக்ரஹம் வதது
2: ஆனந்தர்யம்
4: ஆனந்தர்யம் அர்த்தஹ யஸ்ய
1: ஆனந்தர்யம் அர்த்தஹ யஸ்ய சஹ ஆனந்தர்யார்த்த கஹம அந்த கப்பர்த்தியம் கப்பிரத்தியம் அபேக்ஷதே இது நிர்பந்தோ நாஸ்தி நியமோ நாஸ்தி தத் பஹூரிஹி சமாசம் சூச்சயிதம் அஸ்மாபி கப்பிரத்தியம் பிரயுஜ்யதே தத் வினாபி பிரயோக்தும் சக்யதே மகாபாஷ்யத்துல அது சூத்திரம் இல்ல, இருந்தாலும் அத சப்தானு சூத்திர துல்லியம் வாக்கியம், சூத்திர துல்லியம் வாக்கியம் மகாபாஷ்யகாரஸ தத்ராபி அத சப்தா அதிகாரார்த்த அத சப்தானுசாசனம் அத யோகானுசாசனம் இங்க எல்லாம் அத சப்தம் அதிகாரார்த்தமா இருக்கு. அதிகாரம்னா என்ன? அதிகாரோ நம ஆரம்ப அதிகாரோ ஹி பிராரம்ப இங்க இருக்கு. அதிக்ரியதே ஆரம்பியதே இத்தியர்த்த அந்த அர்த்தம் அங்க சரியா இருக்கும் இங்க சரியா இருக்காது. அங்க ஏன் சரியா இருக்கும்? அத யோகானுசாசனம் அத சப்தானுசாசனம் அனுசாசனம் நாம உபதேச உபதேசஸ்து ஆரப்தும் சக்கியதே. இங்க வந்து எப்படி இருக்கு? ஜிக்ஞாசான் இருக்கு. ஜிக்ஞாசைய ஆரம்பிக்க முடியாது. முடியாதா? முடியாதுன்னு சொல்ற. பசியந்து அத யோகானுசாசனம் அத சப்தானுசாசனம் இத்தியாதவு அத சப்தா ஆனந்தர்யார்த்தோ ந அதிகாரார்த்தா கிரகிதா. தரி கதம் சூத்ரார்த்தா வர்ணியதே? சப்தானுசாசனாத்மகம் சாஸ்திரம் ஆரப்தம் வேதிதவ்யம் ஏவம் லிகந்தி. யோகானுசாசனாத்மகம் சாஸ்திரம் இதம் ஆரப்தம் வேதிதவ்யம் ஏவம் சூத்ரார்த்தம் லிகந்தி. தத்வத் அத்ர கடதே வா ப்ரஹ்ம ஜிக்ஞாசா ஆரப்யதே யோகானுசாசனம் ஆரப்யதே இதிவத் ப்ரஹ்ம ஜிக்ஞாசா ஆரப்யதே தர்ம ஜிக்ஞாசா ஆரப்யதே இதி வக்தும் ந சக்யதே. ந சக்யதே குதஃ? நகலு ப்ரஹ்மஜ்ஞானேச்சா கர்த்தவ்யத்வேன ப்ராரம்பயோக்யா பவதி. கிமுக்தம்? நகலு ப்ரஹ்மஜ்ஞானேச்சா ப்ரஹ்மஜ்ஞான இச்சா ப்ரஹ்மவிஷயக ஜ்ஞான விஷயக இச்சா சா
4: கர்த்தவ்யத்வேன ப்ராரம்பயோக்யதா.
1: ப்ராரம்பயோக்யதா கஸ்ய? யத் கர்த்தும் சக்யதே ததேவ கலு ப்ராரப்தம் யோக்யா பவதி. கிம் கர்த்தும் சக்யதே? யத் க்ருதி சாத்யம் க்ருதி ஜன்யம் ததேவ கர்த்தும் சக்யதே. ஜிஜ்ஞாசா து கிருதிஜன்யா நா கிருதிஸ்து இச்சாஜன்யா. ஜிஜ்ஞாசா நம இச்சா, இச்சையினால கிருதி வரும், கிருதியினால இச்ச வர்றது கிடையாது. அவகதமா? அதேவ. தரிஹி இச்சா கதம் பவதி? இச்சாயாஹ சாதனம் கிம்?
2: ஞானம்.
1: கிம் ஞானம்?
2: ப்ரஹ்ம
1: விஷயம். சாமானியதா மயா பிரச்சதே சாமானியதா இச்சாம் பிரதி கிம் சாதனம்?
4: இஷ்ட சாதனம்
1: இது இஷ்ட சாதனதா ஞானம் இது வக்தவ்யம். இஷ்ட சாதனதா ஞானேன இச்சா ஜாயதே. இதம் இஷ்ட சாதனம் இது ஞாயதே சேத் இச்சா ஜாயதே. தாவதேவ தர்ஹி இச்சாம் பிரதி இஷ்ட சாதனதா ஞானம் காரணம் நது பிரயத்னேன இச்சா பவதி இது நா கசசித் குத்ரசித் இச்சா ந பவதி கசசித் படனே இச்சா ந பவதி ந பவதி இத்யுக்தே இஷ்ட சாதனதா ஞானம் நாஸ்தி. தாவதேவ பிரயத்னேன இச்சா பவதி இது நா இஷ்ட சாதனதா ஞானத்துக்கு என்ன பிரதிபந்தம்னு பார்க்கணும். இஷ்ட சாதனம் தோணல அவனுக்கு. ஏன் இஷ்ட சாதனம் தோணல? அது கன்சல்ட் பண்ண வேண்டியதுதான். ஏதோ காரணம் இருக்கலாம். இஷ்ட சாதனதா ஞானஸ் பிரதிபந்தவசாத் இச்சா ந ஜாயதே. தாவதேவ பிரயத்னேன இச்சா ந பவதி அத ந கலு ப்ரஹ்ம ஜ்ஞானேச்சா கர்த்தவ்யத்வேன ப்ராரம்ப யோக்யா பவதி. தரி சா கதம் பவதி இத்யுக்தே சா கில
4: விஷய ரமணீய கதா விஷய ரமணீய கதா மாத்ர
1: சம்பாஷ்யதே. சம்யக் பட்டது சம்யக் பட்டது.
4: விஷய ராமணீய கதா
1: விஷய ராமணீய க
4: விஷய ராமணீய க மாத்ர சம்பாஷ்யதே. அத்ர தா இது
1: தாய்
4: ரமணீய கதா மாத்ர அதேவ ரமணீய கதா இது பட்டது.
1: ீயமாத்திரம்யா விஷய ரமணீயகதா அதுக்கு என்ன அர்த்தம்? ரமணீயம் அர்த்தம்
4: சௌந்தர்யம்,
1: சௌந்தர்யம் நல்லதுன்னு அர்த்தம். இந்த விஷயம் நல்லா இருக்க உடனே இச்சை வரும் இல்லையா, இதுதான் விஷய ரமணீயகதா ஏதா நியாயதே, இது நல்லா இருக்குன்னு தோணித்துன்னா அதுக்கப்புறம் இச்சை வரும். எவ்வளோ லோகே அனுபவ அதா, எந்த விஷயமா இருந்தாலும் எந்த விஷயத்திலயா விஷயத்திலயும் நமக்கு இச்சை வருதுன்னா அந்த விஷயம் நல்லா இருக்குன்னு தோன்றதுன்னா இச்சை வரும், இல்லைன்னு நன்னா இருக்குன்னு தோணலை அவ்வளோதான். தரிஹி இச்சா து விஷய ரமணீயகதா மாத்திர சம்பாவியா, விஷய ராமணீயக மாத்திர சம்பாவியா, மாத்திரேன சம்பாவியா சம்பாவியதே ஜாயதே
4: இச்சா
1: இச்சா
4: அயம் அத்தப்தா மங்களார்த்தம் வர்ணனீயம்.
1: இதானி கஷ்டித் பிரச்சதி அஸ்து பிராரம்பார்த்தகத்வம் மாஸ்து மங்களார்த்தகம் அதசப்தம் பவது, அதசப்தஸ்ய மங்களார்த்தகத்வம் வர்த்ததே, மங்களம் அர்த்தம் அதசப்தஸ்ய, அதான்னு சொன்னா அதுக்கு மங்களம் அர்த்தம். அதுக்கு ஸ்மிருதி காமிக்கிறார், ஓங்காரஸ்ச அதசப்தஸ்ச த்வாவேதௌ ப்ரஹ்மணஃ புரா கண்டம் பித்வா விநிர்யாதௌ தஸ்மாத் மாங்களிகா உபௌன. இந்த ஓங்கார ஓங்காரவும் அதசப்தவும் ரெண்டும் பிரம்மாவினுடைய கண்டத்திலிருந்து வந்தது, சதுர்முகஸ்ய கண்டாத் சிருஷ்டிகாலே ஆரம்பே உற்பன்னவு இமௌ சப்தவு, அதனால அது மங்களகரமா இருக்கு. மாங்களிகவு உபௌ மங்களம் கரோதி இது மாங்களிகவு மங்களம் குருத, அத அனையோ சப்தையோஹோ மங்களார்த்தகத்துவம் அஸ்தி இது ஸ்மிருதேஹே. இந்த ஸ்மிருதி இருக்கிறதுனால அதசப்தம் மங்களார்த்தகமாகவே இருக்கட்டுமே, மங்களார்த்தகத்துவம் வர்ணியதாம் இத்யுக்தே ந ததா ந வர்ணனியம். குதா
4: ஜிஜ்ஞாசாயாம் மங்களஸ்ய அன்வய அசம்பவாத்,
1: அன்வயம் இருக்கணும் இல்லையா, இல்லையா அன்வயம் வேண்டாமா, அர்த்தம் வரலாம் ஆனா அன்வயம் இல்ல, அதனால அந்த அர்த்தம் எடுத்துக்க கூடாது. அத அத பிரம்ம ஜிஜ்ஞாசா இதம் ஏகம் வாக்கியம் கிள அஸ்மின் வாக்கிய அத சப்தஸ்ய மங்களம் இத்தி அர்த்தச்சேத் வாக்கியார்த்தம் வதது.
4: மங்களம் மங்கள
1: பலவிதமா பண்ணலாம், அதசப்தசிய அதசப்தா அவ்வேயம், அப்போ உங்களுக்கு என்ன விபக்தி வேணுமோ அது வைக்கலாம், எல்லா விபக்தியிலும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ பிரம்ம ஜிக்யாசா மங்களம் அப்படியே வேணும்னா சொல்லலாம், அன்னையும் இருக்கே பிரம்ம ஜிக்யாசா மங்களம் பவதி, மங்களம் மங்களம் கரோதி மங்களகரம் இது அர்த்தே மங்களம் இது பரியாப்தம், பிரம்ம ஜிக்யாசைவ மங்களம், அந்த ஜிக்யாசை வந்துருச்சுன்னா மங்களம் சொல்லலாம் இல்லையா, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் ஜிக்யாசை வந்துருச்சா அது ஒரு பெரிய மங்களம் உபன்யாசகால் சொல்லுவார், அப்படி சொல்லலாம் இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். இங்க சூத்திரார்த்தம் நிரூபணம் பண்ணும்பொழுது அப்படி வரலாமான்னு கேள்வி. இன்னும் மங்கள கர்த்தக ஜிக்யாசா மங்கள கரணக ஜிக்யாசா மங்களேன பிரம்ம ஜிக்யாசா மங்கள மங்களம் பிரம்ம ஜிக்யா மங்கள கர்த்தக பிரம்ம ஜிக்யாசா எப்படியாவது வரலாம். இதெல்லாம் வருமானு கேட்டா வராதுன்னு சொல்ற, ஜிக்யாசாம் பிரதி வியாக்கியானம் பட்டாமி, ஜிக்யாசாம் பிரதி மங்களசிய கர்த்திருக்கரணாதிகாரகாவேன அன்வய அசம்பவாத், மங்கள கர்த்திருக்க ஜிக்யாசா இல்ல, இது ஜிக்யாசாம் கஹ கரோதி மங்களமேவ ஜிக்யாசாம் கரோதி வா, மங்களம் ஜிக்யாசாயாஹ கரணம் பவதி வா, தத் கதஞ்சித் பவேத் மங்களேன ஜிக்யாசா அதுவா ஜிக்யாசைவ மங்களம் பூர்வோக்தரீதி, அது இன்னும் நல்லா இருக்கு, ஜிக்யாசாயவ மங்களம் பவதி ஜிக்யாசையா மங்களம் பவதி அப்படி கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று வரலாம், ஆனால் அதெல்லாம் இங்க ஒத்துக்க முடியாது. ஏன்னா நியாய உற்பாதனார்த்தம் பிரவர்த்தைய சூத்திரே பிரம்ம ஜிக்யாசா மங்களம் இது ஸ்தாவகத்வேனாபி அன்வயா சம்பவாத் இது பாவஹ, தத்ர தம் ஏகம் அர்த்தம் ஸ்வீகரோது பிரம்ம ஜிக்யாசா மங்களம் பவதி இத்யுக்தே பிரம்ம ஜிக்யாசாயாஹ ஸ்துதி க்ரியதே அத்ர இது பவிஷ்யதி, ஸ்துதி தாராளமா பண்ணலாம் பண்றதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை, பரந்து அத்ர ததைவ விவக்ஷிதம் இத்தியே இது உச்சியேத தரிஹி நியாய உற்பாதனார்த்தம் இதம் சாஸ்திரம் ஆரம்பியதே இது நோக்கம் சாத், ஏதோ ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுக்கு அந்த பிரம்ம ஜிக்யாசை பண்றது எதுக்கு புண்ணியம், இது தாவதேவ சாத் நியாய உற்பாதனார்த்தம் சாஸ்திரம் ஆரம்பியதே இது நைவ உக்தம் சாத், தஸ்மாத் நியாய உற்பாதனார்த்தம் பிரவர்த்தே சூத்திரே பிரம்ம ஜிக்யாசா மங்களம் இது ஸ்தாவகத்வேனாப்யன்வயா சம்பவாத், ஸ்தாவகத்வேன ஸ்துதி பிரதீதிஹி கேவலம் ஸ்துதிஹி பிரதீயதே இது யதா சாத் ததா அர்த்தோ ந வக்தவ்யா இது மங்களார்த்தஸ்ய அன்வயா சம்பவாத்.
5: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Achikradaha Achikradaha.

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ஓலட்டி வெங்கடேஸ்வர்லு அவர்கள்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

அஸ்மபியம் அசுரா பிரச்சேத இதி பிரச்சேத ராஜன் ஏனாம் சி சிஸ்ரதா கிருதானி உத உத தமம் வருணாபாசம் அஸ்மத் அவா அதமம் வி மத்யமம் ஸ்ரதயா.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவ ஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஓம் கோடி சூரிய பிரகாசாக நமஹ. ஓம் கோடி மன்மத சௌந்தர்ய நிதாகே நமஹ. ஓம் கோடி சூரிய பிரதீகாசாக நமஹ. ஓம் கோடி கந்தர்ப சங்காசாக நமஹ. ஓம் கடோராக நமஹ. ஓம் கடோராங்காக நமஹ. ஓம் கடோர ஜனதா.

கிருத்ஞாகரமஹ ஓம் கிருத்திபூஷணாகரமஹ ஓம் கிருதானந்தாகரமஹ ஓம் கிருதாகரமஹ ஓம் கிருத்திசுந்தராகரமஹ ஓம் கிருதாந்தாகரமஹ ஓம் கிருதாதிபேதகாலாகரமஹ ஓம் கிருதாகே நமஹ ஓம் கிருதக்ருத்யாத்மனே நமஹ ஓம் கிருதக்ருத்யாகரமஹ ஓம் கிருத்யபிதே நமஹ ஓம் கிருத்யபிச்ரேஷ்டாகரமஹ ஓம் கிருதஜ்ஞப்ரியதமாகரமஹ ஓம் கிருதாந்தகமஹாதர்பணாசகாகரமஹ ஓம் கிருத்யாவசனவதே நமஹ ஓம் கிருதமனோபவபங்காகரமஹ ஓம் கிருத்ஸ்னவீதாகரமஹ ஓம் கேதவே நமஹ ஓம் கேதுமாலினே நமஹ ஓம் கேதுமதே நமஹ ஓம் கிருத்வம்சினே நமஹ ஓம் கதலீகாண்டசௌபாக்ய ஜிதஜங்கோரு

ஸ்ரீநாராயணாய நமஃ. ஓம் கரஸ்புரத் கபால முக்த ரக்த விஷ்ணுபாலினே நமஃ. ஓம் கர்த்ரே நமஃ. ஓம் கரால பால பட்டிகா தகத் தகத் தகத் ஜ்வலத்தனம் ஜயாதுரீகிருத பிரசண்ட பஞ்சசாயகாய நமஃ. ஓம் கர்ம காலவிதே நமஃ. ஓம் கர்ம சர்வ பந்த விமோசனாய நமஃ.

கிரிகேபியோ நமஹ. ஓம் கிரணாகம ரத்ன பூஷணாக நமஹ. ஓம் கிராத வேஷேஸ்வராக நமஹ. ஓம் கிரீட லேடி பாளேந்தவே நமஹ. ஓம் கீர்த்திமதே நமஹ. ஓம் கீர்த்திவர்தனாக நமஹ. ஓம் கீர்த்திஸ்தம்பாக நமஹ. ஓம் கீர்த்திஜாகராக நமஹ. ஓம் கீர்த்திநாதாக நமஹ. ஓம் குரவே நமஹ. ஓம் குருகர்த்ரே நமஹ. ஓம் குருவாசினே நமஹ. ஓம் குருபூதாக நமஹ. ஓம் குரங்கவிலசத்பா.

மருஷனாகடமஹ ஓம் கல்மஷரஹிதாகடமஹ ஓம் கலித்ருமஸ்தாகடமஹ ஓம் கல்பாகடமஹ ஓம் கல்யாணாசலகோதண்டகனத்கரத

கல்யாணாச்சலகோதண்டகாண்டதோர்தண்ட மண்டிதா கரமஹ ஓம் கலாகாஷ்டாளவ மாத்ராத்மகா கரமஹ ஓம் கல்போதக நிபந்தனா கரமஹ ஓம் கல்பானாம் பிரபவே நமஹ ஓம் கல்போதக

கல்யாக நம ஓம் கல்பகர்த்ரே நம ஓம் கல்யாணாத்ரி தனுர்தராக நம ஓம் கல்பரக்ஷண தத்பராக நம ஓம் கல்பா கல்பா கிருதகே நம ஓம் கல்பநாசனாக நம ஓம் கல்ப கல்பகாக நம ஓம் கல்யாண ரூபாக நம ஓம் கல்யாண சம்ஸ்ரயாக நம ஓம் கலாதீஷாக நம ஓம் கல்பனாரஹிதாக நம ஓம் கல்பராஜாக நம ஓம் கலகதாம் காலாக நம ஓம் கலிவிவர்ஜிதாக நம ஓம் கலிகல்மஷதோஷக்னே நம ஓம் கல்பஹ்ரதே நம ஓம் கல்பஹாரகாக நம ஓம் கலங்கவதே நம ஓம் கலங்கரஹிதாக நம ஓம் கலாநிதகே நம ஓம் கலாகுஷலாக நம ஓம் கல்பாந்தபைரவாக நம ஓம் கலுஷவிது.

ஓம் கிருஷ்ண குஞ்சித மூர்த்தஜா கடமஹா, ஓம் கிருஷ்ணா ஜினோத்தரியா கடமஹா, ஓம் கிருஷ்ணாபிரதா கடமஹா, ஓம் கஸ்தூரி விலசத்பாலா கடமஹா, ஓம் கஸ்தூரி திலகா கடமஹா, ஓம் குசுமா மோதா கடமஹா, ஓம் குசுமாஷ்டகதர.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாகா மண்டலம் 1 சூக்தம் 66. Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, யூ ஆர் அபவுட் டு லிசன் பெரிய புராணம் டிஸ்கோர்ஸ் இன் கன்னடா. தி டைட்டில் இஸ் அப்போதி அடிகள் நாயனார் புராணம், presented by Sri H.S. Thyagarajan. Thank you. Om Namah Shivaya.
2: அப்போதி அடிகள் அந்த இதெல்லாம் இவர் ஒவ்வொரு தொண்ட நாயனாரோ இவரை சரித்திர நான் கேட்டேன். அப்போதி அடிகள் அவர் சரித்திர நான் கேட்டாரதோ இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் விவரணை ஏன் கொட்டிதார் என்று, ஒரு நம்பி அப்போதி அடியாருக்கும் அவடி ஏன் அந்த கேட்டிதார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்போதி அடியார் என்னவரு அவரை தா சரணர சரணரிக நானும் தாசனும் அஷ்ட மாத்திர அர்த்த இவர சரித்திரை இதில் பந்திது. இதன்னா திருநாவுக்கரசர் அவர சரித்திரையுடைய இதுவும் பெசது கொண்டிருந்த இதுன்னு ஹேட்டாயினி அவர் மனைகி ஓது அப்போதி அடிகள் மனைகி திருநாவுக்கரசர்

0: सङ्गतिश्चेति पञ्चाङ्गं शास्त्रे अधिकरणं विदुः इति एका रीतिः, अथवा प्रयोजनम् इति सङ्गतिस्थाने प्रयोजनम् इति योजयन्ति. प्रयोजनं प्रयोजनम् इत्युक्ते पूर्वपक्षे सिद्धान्ते च फलभेदः वक्तव्यः. इदं भवता पूर्वमीमांसा अधिकरणानां विचारकालेपि अवगन्तुम् एवमेव भवति. என்ன வித்தியாசம்னா, இந்த பூர்வபட்சத்தில் பலம், சித்தாந்தத்தில் பலம்னு சொல்லுவாங்க. அந்த பூர்வபட்சத்தை நிராகரணம் பண்ணாமல் இருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறதோ அது. அந்த பூர்வபட்சத்தை ஏன் நிராகரிக்கணும்? எதி நிராகரணம் ந கிரியதே தர்ஹி ஏவம் பவிஷ்யதி. எதா நிராகரணம் கிருத்வா அயம் சித்தாந்தம் ஸ்வீக்ரியதே தர்ஹி ஏவம் பவதி. அப்போ வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? பூர்வபட்சத்திலையும் சித்தாந்தத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா எதுக்கு இப்போ கண்டனம் பண்ணணும்? அப்படி வரும். அது வரப்படாதுன்றதுனால பூர்வபட்சத்திலையும் சித்தாந்தத்திலையும் பலபேதம் காமிக்கணும். तर्हि फलं नाम प्रयोजनं, तदानीमेव विचारस्य प्रयोजनं सिध्यति, अन्यथा विचारो निष्फलः. एवं न कर्तव्यम्, एवमेव कर्तव्यं, कुतः इति उच्यते चेत् उभयथापि फलं समानं चेत् किमर्थम्? एवं न कर्तव्यमिति किमर्थम् उक्तम् इति भवति लोके. तद्वदेव अयं पूर्वपक्षः, सः न अङ्गीक्रियते तथा तन्न इति सिद्धान्तः क्रियते खलु. तर्हि पूर्वपक्षे फलं, सिद्धान्ते फलम् इति निरूप्यते. इदमेव फलम्. एवञ्च सङ्गतिस्थाने प्रयोजनम् इति केचन योजयन्ति. तथा तर्हि उभयं सङ्ग्रहीतुं सूचनार्थम् उभयसङ्ग्रहं तदपि इष्यते एव, तेन कोऽपि दोषो नास्ति. सङ्गतिर्वा प्रयोजनं वा अथवा अधिकरणस्य षडङ्गानि भवन्ति इत्युक्तेपि दोषो नास्ति, तत्र आग्रहो नास्ति इति. सूचनार्थं सिद्धान्तनिर्णयः इति निर्णयशब्दः योजितः इति, निर्णयशब्देन प्रयोजनम् उच्यते इति एका व्याख्या.
1: सङ्गतिः इत्युक्ते पूर्वप्रकरणेन साकम् अस्य कः सा सङ्गतिः अत्र न स्वीक्रियते?
0: सा एव सङ्गतिः. वदामि, एकैकं वदामि. विषयशब्देन किम् उच्यते? विषयशब्देन प्रायेण विचार्यविषयः एव विषयः. प्रतिपाद्यं नाम किं भवति? यस्मिन् विषये सन्देहः सः विषयः. सन्देहस्य धर्मी अपि चलनं. सन्देहः यद् वच्चण्ड् सन्देहं कोण्डु वर्रदो अद्वां विषयम्. इपो ओरु विषय वाक्यमा इरुक्कलाम् इल्लैना ओरु वाक्यप्रतिपाद्यः कश्चन प्रमेयः भवेत். அந்த பிரமேயம் சரியா இல்லையா அப்படி வரும் இல்லையா? அப்போ அந்த பிரமேயம் தான் விஷயம். இல்லை ஒரு வேதாந்த வாக்கியத்தை, உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துட்டு இந்த வாக்கியத்தில் இது சொல்றதா அது சொல்றதான்னு விசாரம் நடக்கிறதா இருந்தால் அந்த வாக்கியம் தான் விஷயம். விஷய வாக்கியம், விஷய வாக்கியம் இது வதாம கலு. ததேவ தரிஹி ஏவம் ரீத்யா விஷயா இது ஏகம். அனந்தரம் சம்சயா, சம்சயஸ்து பிரசித்தா அஸ்மாகம். ஏகஸ்மின் தர்மிணி விருத்த கோட்டித்வயாவகாஹி ஜானம் சம்சயா இத்தேவ சம்சயா. பூர்வபக்ஷ சித்தாந்தினா நிராக்கிரியமானஹ பக்ஷஹ பூர்வபக்ஷ. அனந்தரம் சித்தாந்த ஸ்வீகர்த்தவ்யஹ பக்ஷ சித்தாந்த பக்ஷ சித்தாந்த நிர்ணயஹ இதி ததேவ உச்யதே. சங்கதி, சங்கதிர் நாம பூர்வாதிகரணேன உத்தராதிகரணஸ்ய சம்பந்தஹ. சங்கதி, சங்கதிஹி அத்ர சாஸ்திர சங்கதிஹி, அத்யாய சங்கதிஹி, பாத சங்கதிஹி, ஆனந்தர்ய சங்கதிஹி இதி ஏவம் சதுர்த சதுர்த உச்யதே. பிரதமதஹ த்வேதா விபாக கர்த்தவ்ய சங்கதீனாம். एतत् सर्वम् अग्रे क्रमेण स्पष्टीभविष्यति, अथापि आरम्भे अस्माभिः किञ्चित् ज्ञात्वा स्थापनीयम्. आनन्तर्यसङ्गतिः अन्तर्भावसङ्गतिश्च इति. सङ्गतिः द्वेधा, आनन्तर्यसङ्गतिः अन्तर्भावसङ्गतिश्च. तत्र अन्तर्भावसङ्गतिः पुनः त्रेधा. शास्त्रान्तर्भावः, अध्यायान्तर्भावः, पादान्तर्भावः, इदेल्लां निरूपणं पण्णणम् ஒரு அதிகரணத்தில் வாக்கியார்த்தம் சொல்லும்பொழுது. இந்த அதிகரணம் இந்த சாஸ்திரத்தில் இருக்கு, இந்த அந்த சாஸ்திரத்தில் இந்த அத்தியாயத்தில் இருக்கு, அந்த அத்தியாயத்திலையும் இந்த பாதத்தில் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு பாதம்னு வச்சுக்கோங்க. அந்த பாதத்தில் பொதுவாக நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும், அதோட சம்பந்தம் இருக்கணும். அந்த மாதிரி மொத்தமாக அந்த அத்தியாயத்தில் எந்த விஷயம், இப்போ சமன்வயாத்தியாயம்னு வச்சுக்கோ, சமன்வயாத்தியாயத்தில் விசாரம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் சமன்வயத்துக்காக விசாரம் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அந்த அத்தியாய சங்கதி இல்லைன்னு வரும். அந்த மாதிரி சாஸ்திர சங்கதி, இந்த பிரம்ம விசாராத்மகே அஸ்மின் சாஸ்திரே குதா அஸ்ய விசாரஸ்ய நிவேசா. பிரம்ம விசாரா அத்தாபி பரம்பரையா வா சாட்சாத் வா பரம்பரையா வா பிரம்ம விசாரா ஏவ கிரியதே. தஸ்மாத் பிரம்ம விசாராத்மகே அஸ்மின் சாஸ்திரே அஸ்ய விசாரஸ்ய அந்தர்பாவா பவதி இதி வதாம கலு. இயம் சாஸ்திர சங்கதி. பிரம்ம விசாராத்மகே அப்படி அஸ்மின் சாஸ்திரே அத்தியாயா சந்தி சத்வாரா. தத்ர ஆத்யே அத்தியாயே கிமர்த்தம் விசாரியதே இத்யுக்தே, आद्ये अध्याये समन्वयाध्यायः अयं भवति, अत्रापि समन्वय एव विचार्यते इति कृत्वा समन्वयाध्याये सङ्गतिः. समन्वयाध्यायेऽपि सन्ति चत्वारः पादाः, तत्रापि प्रथमपादे किमर्थम् अस्य विचारस्य निवेशनम्? इदेल्लां शृणन् लिया इदा अध्यायसङ्गति, शास्त्रसङ्गति, पादसङ्गति एल्लां शृणु. तृतयमपि निरूपणीयम्. प्रतिविचारं, प्रत्यधिकरणम् इदेल्लां शृणु. अद् कुत्रचित् कण्ठतः उक्तं भवति, कुत्रचित् अस्माभिः स्वयमेव ऊहनीयम्, அது தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அப்பதான் சங்கதமா இருக்கும் அந்த விசாரம். இல்லைன்னா அந்த சங்கத்தின்னா என்ன, பிரதிபாத்திய பிரதிபாதக பாவம்தான். பிரதிபாத்திய பிரதிபாதக பாவான்னு சொல்லுவார் இல்லையா, என்ன அது பிரதிபாத்திய பிரதிபாதக பாவம்னா? இப்போ பிரேக்ஷாவத் பிரேக்ஷாவதாம் பிரேக்ஷாவத் பிரவிற்த்தி சித்தியர்த்தம் அனுபந்த சதுஷ்டயம் நிரூபித்தேன்னு சொல்லுவார் இல்லையா. பிரேக்ஷாவந்த புத்திமந்தா கதா பிரவர்த்தந்தே இத்துக்கே, அது சங்கதமா இருக்கணும். அசம்பத்தமா ஏதோ சொல்லிட்டு போறதா இருந்தால் இது என்னமோ அசம்பத்தமா இருக்கு, உபயோகம் இல்லையா, படிக்க வேண்டாம் சொல்லுவார். பிரவர்த்தி நசியாத் பிரதிபாத்தியமேவ பிரதிபாதனியம் எது அத்த பிரதிபாத்தியம் ததேவ பிரதிபாதனியம். அதைவ வியாக்கியாக்காராக கிங் குறுவந்தி, ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பூர்வ வாக்கியத்தோட என்ன சம்பந்தம் எடுத்து காமிக்க காண்பிக்கிறார் இல்லையா. இல்லைன்னா தது வாக்கியம் சமாப்பி இதம் கிமர்த்தம் லிகிதம் இதானி பூர்வாதிகரணேயமுக்தம் இதானி தத் திருஷ்டாந்தீகிருத்திய அந்யத்ர சங்கியதே திருஷ்டாந்தசங்கதி. பூர்வாதிகரணே ஏவம் உக்தம் பரந்து தத் உத்சர்கதஹ உக்தம் தஸ்ய அயம் அபவாதஹ பவது இத்யுக்தே அபவாத சங்கதி. இந்த மாதிரி நிறைய ஆனந்தரிய சங்கதிகள் நிறைய இருக்கு. தத்ர தத்ர அதிகரணே வக்ஷ்யாமா.
1: வேதா விபக்தம் இதானிம் ஆனந்தரிய
0: மயா கதம் விபாக கிருதஹ அந்தர்பாவ சங்கதி ஆனந்தரிய சங்கதி இதி வேதா. தத்ர அந்தர்பாவ சங்கதி புனஹ த்ரிவிதா அத்யாய சாஸ்திராந்தர்பாவ அத்யாயாந்தர்பாவ பாதாந்தர்பாவச்ச இதி. அனந்தரம் ஆனந்தரிய சங்கதி, ஆனந்தரிய சங்கதி அநேக விதா வர்த்தது. ஆனந்தரிய சங்கதிஸ்து பகுவிதா, உபஜீவியோபஜீவக பாவா, இதெல்லாம் நியாயசாஸ்திரத்திலையும் வரும். பிரத்யக்ஷம் சமாப்பிய கிமர்த்தம் அனுமானம் நிரூபியதே, ஒரு கேள்வி. அது உபஜீவிய உபஜீவக பாவம் இருக்கு. பிரத்யக்ஷ பிரமாணத்தை உபஜீவிச்சுண்டு தான் அனுமானம் பிரவர்த்திக்கிறது, அதனால உபஜீவிய உபஜீவக பாவா அஸ்தி இது வர்த்தது. அது சம்பந்தமா இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒருத்தர் கேட்கறது வச்சுக்கோங்க, பிரத்யக்ஷ உபஜீவியத்துவம் யதா அனுமானே அஸ்தி ததா சப்த பிரமாணேப்பி அஸ்தி, தரி தத் கிமர்த்தம் நான் நிரூபியதே, இப்படியும் கேள்வி வரும். இதுக்கு ஏதாவது ஒரு பதில் இருக்கலாம், இருந்தாலும் இல்லாட்டாலும் முக்கியமாக சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிரூபணம் பண்ணுறதா இருந்தால் அது அங்கே சங்கதமாக இருக்கணும் அவ்வளோதான். எத் சங்கதம் தத் சத் நிரூபணியம் இது வியாப்தம் நாஸ்தி, எத் நிரூபிதம் அஸ்தி தத் சங்கதம் அஸ்தி சேத் பரியாப்தம். புரியுறதா? இல்லைன்னா ஒன்றுமே சொல்லவே முடியாது, பிடிக்கவே முடியாது, அப்படி போயிடும். பகவஹ தரி இதம் கிமர்த்தம் உச்சதே தது உச்சதாம் ததபி சங்கதம் அஸ்தி, இதம் சங்கதம் அஸ்தி கலு போஹோ பரியாப்தம் அஸ்மாகம் வியாப்தி என்ன, எத்யத் சங்கதம் தத்த நிரூபணியம் இது நான் நிரூபிதம் அஸ்தி தது பூர்வேண சங்கதம் பவே தாவதேவ, எது அவர் நிரூபிச்சிருக்கார் அது சங்கதமா இருக்கோ இல்லையோ போரும் இது சங்கதி நிரூபணம் இது அஸ்தி. எது சர்வம் உக்துவா ஏவ அதிகரணம் நிரூபயந்தி வித்வாம்சா, அதிகரணம் எதா நிரூபயந்தி தானியம் சங்கேபேண வதந்தி. தத்ர சாஸ்திர சங்கதிஸ்து பவத்தியவ சர்வம் பவத்தியவ அதாபி ஏகேன வாக்கியேன சூசயித்வா அனந்தரமே விசாரம் விசார ஆரம்பம் குர்வந்தி. ஆனந்தரிய சங்கதி இது பகுவிதா வர்த்தது. உபஜீவிய உபஜீவ பாவா இத்யுக்தம் மயா. ஆக்ஷேப சங்கதி இது அஸ்தி பூர்வாதிகரண சித்தாந்தம் ஆக்ஷிப்ய பிரவர்த்தது. ஏகையா ரீத்யா தத் தத்ர நிர்ணீதம் பரந்து தத் பிரகாராந்தரேண சிந்தியதே சேத் தத் சம்யக் ந பவதி இதி. புனஹ ஆக்ஷேபம் கிருத்வா அதிகரணாந்தரம் ஆக்ஷேப சங்கதி இத்யுச்யதே. அபவாத சங்கதி இத்யுக்தா மயா. திருஷ்டாந்த சங்கதி பிரத்யுதாஹரண சங்கதி பகுவிதம் வர்த்தது. பிராசங்கிகீ சங்கதி பிரசங்க சங்கதினு சொல்றது, அவசர சங்கதி நிறைய இருக்கு. இதெல்லாம் இங்கே இங்கே மட்டும் இல்லை, எல்லா சாஸ்திரத்திலையும் வரும். அஸ்து ஏதத் ஜாதம் புனஹ படது. விஷய சம்சய
1: விஷய சம்சய பூர்வபக்ஷ சித்தாந்த நிர்ணய சங்கதீனாம் ஆதாரத்துவம் இஹ அதிகரணத்துவம்.
0: அதிகரணம் சொன்னா இத்தனை விஷயங்களுக்கு ஆதாரமா இருக்கிறதுனால அதிகரணம்னு சொல்றது. சித்தாந்தம் சங்கதி ஆறு இருக்கு பிரயோஜனம் சங்கதி சங்கதி ஆறு இருக்கு ஏழு எட்டு ஆயிடுது இனிமேல் என்ன சித்தாந்த நிர்ணயான்னு தனி மத்தியஸ்தேன நிர்ணய கர்த்தவியா. பூர்வபக்ஷி சித்தாந்தி வாதி பிரதிவாதி இருக்கும், அது மத்தியஸ்தன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் நிர்ணயம் பண்ணணும். இவர் ரெண்டு பேருடைய சர்ச்சான் திருஷ்டுவா अनेन यदुक्तं सः सिद्धान्तः तदा एव सः सिद्धान्तो भवति इति एवं बहुविधं वक्तुं शक्यते. अस्तु, एतत् सर्वं यत्र वर्तते अन्ततो गत्वा वादिप्रतिवादिनोः प्रमाणपूर्वकविचारसन्दर्भः तत् अधिकरणम् इत्येव तावदेव.
1: अत्र अथशब्दोऽयम् आनन्तव्यार्थः.
0: अत्र अस्मिन् सूत्रे किमुक्तम्?
1: अथशब्दस्य आनन्तर्यम् इत्यर्थः.
0: अथशब्दस्य आनन्तर्यम् इत्यर्थः. अत एल्लोर्कं तेरियं लिया अथशब्दस्य आनन्तर्यम् इत्यर्थः सर्वैरपि ज्ञायते. तर्हि किमर्थम् आचार्यैः अर्थवर्णनं कृतम् इति एते पृच्छन्ति. प्रसिद्धतरार्थग्रहणे न व्याख्यानापेक्षा. அப்பிரசித்தமான ஏதோ ஒரு அர்த்தம் சொல்றதா இருந்தால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும். இப்ப அதசப்தஸ்ய அத இத்யுக்தே அனந்தரம் இது லோக பிரசித்தாக அர்த்தா. தத் கிமர்த்தம் வக்தவியம் இத்யுக்தே தத்ர சமாதானம் வதத்தி. கிமர்த்தம் வியாக்கியானம் கிருதம் இது வதத்தி. ததாப்யத்ர ஆனந்தர்ய பிரதியோக்ய லாபாத் ததர்த்தத்வம் ந சம்பவதி இதி சங்காம் உத்பாவ்ய விவக்ஷிதம் விவக்ஷித பிரதியோகி விசேஷ பிரதர்சனேன தன்னிராகரணார்த்தம். புரியுறதா? புனஹ படாமி. ஆனந்தர்ய பிரதியோக்ய லாபாத் அத்த ஆனந்தரிய பிரதியோகிய லாபாத் ததர்த்தத்வம் ந சம்பவதி இதி. ஆனந்தரிய பிரதியோகி ஆனந்தரிய பிரதியோகி இத்யுக்தே கோர்த்த யதனந்தரம் கிம் அனந்தரம் இது உக்தம் வா? அதர அத அத பிரம்ம ஜிஜ்ஞாசா இது உச்சதே. அத அனந்தரம் கஸ்மாத் அனந்தரம் கிமபி பூர்வம் உக்தம் சேத் ததனந்தரம் இது வக்தும் சக்யதே. இப்ப சாஸ்திரத்துல சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்துல அத அனு போட்டாச்சுன்னா கிம் அனந்தரம் கிமபி பூர்வம் நோக்தம் தரி கிம் அனந்தரம் இது ந ஸ்பஷ்டம். தரி யஸ்மாத் அனந்தரம் தது ஆனந்தரிய பிரதியோகி. ஆனந்தரிய பிரதியோகி அத்த நோக்த. தரி ஆனந்தரிய பிரதியோகி எதி உக்த சாத் தரி ஆனந்தரியார்த்தகத்வம் வக்தும் சக்கியத. இப்ப ஆனந்தரிய பிரதியோகியே ஒன்றும் சொல்லல, யோசிக்கவும் முடியாது. அதனால அத்த ஆனந்தரியார்த்தத்வம் ந சம்பவதி இது கசித் சங்கா சாத் பிரதியோகி அனுபலம்பாத்.
2: பூர்வம் தர்ம ஜிஜ்ஞாசா ஆசித் அதஹ பூர்வமீமாம்சா உக்தா இதஃ பரம் பிரம்ம ஜிஜ்ஞாசா வர்த்ததே.
0: அது பூர்வமீமாம்சா சாஸ்திரம் வேற தான இருக்கு. அஸ்து தத் பின்ன கிரந்தா ஜாதா. யத்யபி ஏகம் சாஸ்திரம் இது அத்த சித்தாந்த கரிஷ்யதே பரந்து கிரந்தஸ்து பின்ன ஏவ அயந்து அன்யா கஷ்டன கிரந்த கலு. இந்த கிரந்தத்துல முதல் சூத்திரம் இல்லையா? இது முதல் சூத்திரத்துல அதான் இருக்கு. இத்தப்பூர்வம் கிமபி ந நிரூபிதம் தரி ஆனந்தரியார்த்தகத்வம் அத்ர ந கடதே இதி சங்காது பவதி. சமாதானம் அஸ்து, சங்கா அஸ்தி கலு, தஸ்மாத் தாம் சங்காம் வாரயிதும் அந்த சங்க வரக்கூடாதுன்றதுனால சங்காயாக சமாதானம் பிருதகேவ வக்தவியம். பரந்து பிரதமத பிரதிஜாம் கரோதி அத சப்த ஆனந்தரியார்த்த ஆனந்தரியார்த்த ஏவ சந்தேகப்பட வேண்டா ஆனந்தரியார்த்த ஏவ
1: இது ஆனந்தரியார்த்த கஹ இதி ஆனந்தரியார்த்த இதி
0: கப்பர்த்தியஸ்து பகூரீஹி சூச்சனார்த்தம் தாவதேவ தத் வினாபி பகூரீஹி லப்யதே. அர்த்தம் ஆனந்தரி அர்த்தஹ விக்ரஹம் வதது.
1: ஆனந்தரியம் ஆனந்தரியம் அர்த்தஹ யஸ்ய
0: ஆனந்தரியம் அர்த்தஹ யஸ்ய சஹ ஆனந்தரியார்த்த கஹன அந்த கப்பர்த்தியம் கப்பர்த்தியஹ அபேக்ஷதே இது நிர்பந்தோ நாஸ்தி நியமோ நாஸ்தி. தத் பகூரீஹி சமாசம் சூச்சயிதம் அஸ்மாபி கப்பர்த்தியஹ பிரயுஜ்யதே தத் வினாபி பிரயோக்தும் சக்யதே.
1: நது அத யோகானுசாசனம் இத்யாதவ இவ அதிகாரார்த்தஹ.
0: இது சொல்லலைனால் இந்த சந்தேகம் வரும். அத யோகானுசாசனம் இத்யத்ர யதா அத சப்தஹ அதிகாரார்த்தஹ பிரயுக்தஹ தத்வத் அத்ரபி அதிகாரார்த்தஹ ஏவ ஸ்யாத் இதி சங்கா பவேத். சா சங்கா மாபூஜித்யேதர்த்தம் ஆச்சாரியஹ பிரதமதஹ பிரதிஜ்ஞாம் கரோதி அத சப்தஹ ஆனந்தரியார்த்தஹ இதி. அத யோகானுசாசனம் நிர்க அத சப்தானுசாசனம் நிர்க மகாபாஷ்யத்தில் அது சூத்திரம் இல்ல இருந்தாலும் அத சப்தானு சூத்திர துல்லியம் வாக்கியம் சூத்திர துல்லியம் வாக்கியம் மகாபாஷ்யக்காரஸ்ய தத்ராபி அத சப்த அதிகாரார்த்த அத சப்தானுசாசனம் அத யோகானுசாசனம் இங்க எல்லாம் அத சப்தம் அதிகாரார்த்தமா இருக்கு. அதிகாரம்னா என்ன? அதிகாரோ நம ஆரம்ப அதிகாரோஹி பிராரம்ப இங்கே இருக்கு. அதிக்ரியதே ஆரம்பியதே இத்தியர்த்த அந்த அர்த்தம் அங்க சரியா இருக்கும் இங்க சரியா இருக்காது. அங்க ஏன் சரியா இருக்கும்? அத யோகானுசாசனம் அத சப்தானுசாசனம் அனுசாசனம் நாம உபதேச உபதேசஸ்து ஆரப்தும் சக்கியதே. இங்க வந்து எப்படி இருக்கு? ஜிக்ஞாசான் இருக்கு. ஜிக்ஞாசைய ஆரம்பிக்க முடியாது. முடியாதா? முடியாதுன்னு சொல்றார். பசியந்து அத யோகானுசாசனம் அத சப்தானுசாசனம் இத்தியாதோ அத சப்த ஆனந்தரியார்த்தோ ந அதிகாரார்த்தா கிரகிதா. தரி கதம் சூத்திரார்த்தா வர்ணியதே? शब्दानुशासनात्मकं शास्त्रम् आरब्धं वेदितव्यम् एवं लिखन्ति, योगानुशासनात्मकं शास्त्रमिदं आरब्धं वेदितव्यम् एवं सूत्रार्थं लिखन्ति। तद्वदत्र घटते वा ब्रह्मजिज्ञासा आरभ्यते योगानुशासनम् आरभ्यते इतिवत् ब्रह्मजिज्ञासा आरभ्यते धर्मजिज्ञासा आरभ्यते इति वक्तुं न शक्यते, न शक्यते। कुतः? न खलु ब्रह्मज्ञानेच्छा कर्तव्यत्वेन प्रारम्भयोग्या भवति। किमुक्तं? न खलु ब्रह्मज्ञानेच्छा ब्रह्मज्ञान इच्छा ब्रह्मविषयकज्ञानविषयक इच्छा सा
1: कर्तव्यत्वेन
0: प्रारम्भयोग्यता कस्या? यत् कर्तुं शक्यते तदेव खलु प्रारब्धं योग्या भवति। किं कर्तुं शक्यते? यत् कृतिसाध्यं कृतिजन्यं तदेव कर्तुं शक्यते। जिज्ञासा तु कृतिजन्या न, कृतिस्तु इच्छाजन्या, जिज्ञासा नाम इच्छा, इच्छैनाल कृति वरुण, कृतीनाल इच्छा वर्तत कडयत् अवगतं वा? तदेव। तर्हि इच्छा कथं भवति? इच्छायाः साधनं किम्?
1: ज्ञानं।
0: किं ज्ञानं?
1: ब्रह्मविषये
0: सामान्यतः मया पृच्छ्यते, सामान्यतः इच्छां प्रति किं साधनं? इति इष्टसाधनता ज्ञानम् इति वक्तव्यम्। इष्टसाधनता ज्ञानेन इच्छा जायते, इदम् इष्टसाधनम् इति ज्ञायते चेत् इच्छा जायते, तावदेव। तर्हि इच्छां प्रति इष्टसाधनता ज्ञानं कारणं, न तु प्रयत्नेन इच्छा भवति इति न। कस्यचित् कुत्रचित् इच्छा न भवति, कस्यचित् पठने इच्छा न भवति, न भवति इत्युक्ते इष्टसाधनता ज्ञानं नास्ति, तावदेव। प्रयत्नेन इच्छा भवति इति न, इष्टसाधनता ज्ञानतक एन्न प्रतिबन्धं पाकणं। इष्टसाधनं तोणले अवनक, ஏன் இஷ்டசாதனம் தோணல? அது கன்சல்ட் பண்ண வேண்டியதுதான், ஏதோ காரணம் இருக்கலாம். இஷ்டசாதனதா ஜானஸ்ய பிரதிபந்தவசாத் இச்சா ந ஜாயதே தாவதேவ, பிரயத்னேன இச்சா ந பவதி. அத ந கலு ப்ரஹ்ம ஜானேச்சா கர்த்தவ்யத்வேன ப்ராரம்ப யோக்யா பவதி. தரி சா கதம் பவதி இத்யுக்தே சா கில,
1: சா கில, சா கில விஷய ரமணீய கதா, விஷய ரமணீய கதா மாத்ர
0: சம்யக் படுது, சம்யக் படுது.
1: விஷய ராமணீய கதா,
0: விஷய ராமணீய க,
1: விஷய ராமணீயக மாத்ர சம்பாவ்ய அத்ர தாயிதி
0: தாயிதி
1: ரமணீயகதா மாத்ர
3: அதேவ ரமணீயகதா இது பட்டது
0: ததா வா
1: ராயித்யவ
3: ராயித்யபி அஸ்தி தாயிதி
0: தரி பாடாந்தரம் பாடவேத ரமணீயகதா இது சம்யக अथवा ராமணீயகம்
1: உபயம்பி அஸ்தி
0: உபயம்பி அஸ்தி ராமணீயகம் விஷய ராமணீயக மாத்ர சம்பாவ்ய अथवा விஷய ரமணீயகதா மாத்ர சம்பாவ்ய விஷய ரமணீயகதா அது என்ன அர்த்தம் ரமணீயம் சௌந்தர்யம் நல்லதுன்னு அர்த்தம், இந்த விஷயம் நல்லா இருக்க உடனே இச்சை வரும் இல்லையா, இதுதான் விஷய ரமணீயகதா ஏதா ஞாயதே, இது நல்லா இருக்குன்னு தோணித்துன்னா அதுக்கப்புறம் இச்சை வரும். எவ்வளோ லோகே அனுபவ அனுபவ, அத எந்த விஷயமா இருந்தாலும் எந்த விஷயத்திலயா இருந்த விஷயத்திலயும் நமக்கு இச்சை வருதுன்னா அந்த விஷயம் நல்லா இருக்குன்னு தோன்றதுன்னா இச்சை வரும், இல்லை நல்லா இருக்குன்னு தோணலை அவ்வளவுதான். தரி இச்சா து விஷய ரமணீயகதா மாத்திர சம்பாவியா, விஷய ராமணீயக மாத்திர சம்பாவியா மாத்திரேண சம்பாவிய சம்பாவியதே ஜாயதே
1: இச்சா
0: இச்சா
1: ஓம்கார
0: ஆயிடுது. அதனால என்னாச்சு அத்தஹ கிம் பவதி இச்சாயாஹ கிருதி சாத்தியத்வம் நாஸ்தி
1: நாஸ்தி
0: பிராரம்ப யோக்யத்வம் நாஸ்தி தஸ்மாத் அத சப்தஹ ஆரம்ப அர்த்தகஹ அத்ர ஸ்வீகர்த்தும் ந சக்யதே.
1: ஓம்காரஷ்ச அத சப்தஷ்ச வாவேதௌ ப்ரஹ்மணஃ புரா கண்டம் பித்வா விநிர்யாதௌ தஸ்மான் மாங்கலிகௌ உபௌ
0: இதி
1: इति स्मृतेः अयम् अथ शब्दः न मङ्गलार्थः वर्णनीयः।
0: इदानीं कश्चित् पृच्छति, अस्तु प्रारम्भार्थकत्वं मास्तु, मङ्गलार्थकः अथ शब्दः भवतु, अथ शब्दस्य मङ्गलार्थकत्वं वर्तते, मङ्गलम् अर्थः अथ शब्दस्य, अथ अनुसन्ना अदक मङ्गलम् अर्थम् अदक स्मृति कामिकरार् ओङ्कारश्च अथ शब्दश्च द्वावेतौ ब्रह्मणः पुरा कण्ठं भित्त्वा विनिर्यातौ தஸ்மாத் மாங்கலிகா உபவுன். இந்த ஓங்கார ஓங்காரவும் அத சப்தவும் ரெண்டும் பிரம்மாவினுடைய கண்டத்திலிருந்து வந்தது, சதுர்முகசிய கண்டாத் சிருஷ்டிகாலே ஆரம்பே உற்பத்தவு இமௌ சப்தவு, அதனால அது மங்களகரமா இருக்கு. மாங்கலிகௌ உபௌ மங்களம் கரோதி இது மாங்கலிகௌ மங்களம் குருதா, அத அனையோ சப்தயோ மங்களார்த்தகத்துவம் அஸ்தி இது ஸ்மிருதே. இந்த ஸ்மிருதி இருக்கிறதுனால அத சப்தம் மங்களார்த்தகமாகவே இருக்கட்டுமே, மங்களார்த்தகத்துவம் வர்ணியதாம் இத்யுக்தே ந ததா ந வர்ணனியம். குதா
1: ஜிக்ஞாசாயாம் மங்களஸ்ய அன்வய அசம்பவாத்,
0: அன்வயம் இருக்கணும் இல்லையா, இல்லையா அன்வயம் வேண்டாமா, அர்த்தம் வரலாம் ஆனா அன்வயம் இல்லை, அதனால அந்த அர்த்தம் எடுத்துக்க கூடாது. अथ अतः ब्रह्मजिज्ञासा इदम् एकं वाक्यं किल अस्मिन् वाक्ये अथ शब्दस्य मङ्गलम् इत्यर्थश्चेत् वाक्यार्थं वदतु பலவிதமா பண்ணலாம் அதசப்தசிய அதசப்தா அவ்வேயம் அப்போ உங்களுக்கு என்ன விபக்தி வேணுமோ அது வைக்கலாம் எல்லா விபக்தியிலும் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்போ பிரம்ம ஜிக்யாசா மங்களம் அப்படியே வேணும்னா சொல்லலாம் அன்னையும் இருக்க பிரம்ம ஜிக்யாசா மங்களம் பவதி மங்களம் மங்களம் கரோதி மங்களகரம் இத்தியர்த்தே மங்களம் இது பர்யாப்தம் பிரம்ம ஜிக்யாசைவ மங்களம் அந்த ஜிக்யாசை வந்துருச்சுன்னா மங்களம் சொல்லலாம் இல்லையா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் ஜிக்யாசை வந்துருச்சா அது ஒரு பெரிய மங்களம் உபன்யாசகால சொல்லுவார் அப்படி சொல்லலாம் இல்லையா அதெல்லாம் சொல்லலாம் இங்க சூத்தார்த்தம் நிரூபணம் பண்ணும்பொழுது அப்படி வரலாமான்னு கேள்வி இன்னும் மங்கள கர்த்தக ஜிக்யாசா மங்கள கரணக ஜிக்யாசா மங்களேன பிரம்ம ஜிக்யாசா மங்கள மங்களம் பிரம்ம ஜிக்யாசா மங்கள கர்த்தக பிரம்ம ஜிக்யாசா எப்படியாவது வரலாம் இதெல்லாம் வருமான்னு கேட்டா வராதுன்னு சொல்றேன் ஜிக்யாசாம் பிரதி வியாக்கியானம் பட்டாமி ஜிக்யாசாம் பிரதி மங்களசிய கர்த்திருக்கரணாதிகாரகபாவேன அன்வய அசம்பவாத் மங்கள கர்த்திருக்க ஜிக்யாசா இல்ல இது ஜிக்யாசாம் கஹ கரோதி மங்களமேவ ஜிக்யாசாம் கரோதி வா ந மங்களம் ஜிக்யாசாயஹ கரணம் பவதி வா தத் கதஞ்சித் பவேத் மங்களேன ஜிக்யாசா அதுவா ஜிக்யாசைவ மங்களம் பூர்வோக்தரீதி அது இன்னும் நன்னா இருக்கு ஜிக்யாசாயவ மங்களம் பவதி ஜிக்யாசையா மங்களம் பவதி அப்படி கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று வரலாம் ஆனால் அதெல்லாம் இங்கே ஒத்துக்க முடியாது ஏன்னா நியாயம் வியுத்பாதனார்த்தம் பிரவர்த்தைய சூத்திரே பிரம்ம ஜிக்யாசா மங்களம் இது ஸ்தாவகத்வேனாபி அன்வயா சம்பவாத் இது பாவ தத்ர தம் ஏகம் அர்த்தம் ஸ்வீகரோதோ பிரம்ம ஜிக்யாசா மங்களம் பவதி இத்தியுக்தே பிரம்ம ஜிக்யாசாயாக ஸ்துதி கிரியதே அத்ர இது பவிஷ்யதி ஸ்துதி தாராளமாக பண்ணலாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை பரந்து அத்த ததைவ விவக்ஷிதம் இது எது உச்சியேத தரி நியாய வியுத்பாதனார்த்தம் இதம் சாஸ்திரம் ஆரம்பியதே இது நோக்கம் சாத் ஏதோ ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுக்கு அந்த பிரம்ம ஜிக்யாசை பண்றது எதுக்கு புண்ணியம் இது தாவதேவ சாத் நியாய வியுத்பாதனார்த்தம் சாஸ்திரம் ஆரம்பியதே இது நைவ உக்தம் சாத் தஸ்மாத் நியாய வியுத்பாதனார்த்தம் பிரவர்த்தே சூத்திரே பிரம்ம ஜிக்யாசா மங்களம் இது ஸ்தாவகத்வேனாப்யன்வயா சம்பவாத் ஸ்தாவகத்வேன ஸ்துதி பிரதீதி கேவலம் ஸ்துதி பிரதீயதே இது யதா சாத் ததா அர்த்தோ நவக்தவ்யா இது மங்களார்த்தஸ்ய அன்வயா சம்பவாத்
4: ஓம் நமசிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.